தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி தங்கடி